சூரியன் என் மதகம் மந்து நீ சசனையுள்ளா தேனரா வசமனா சுபசனா தேனகார தோலப்பா Ana kebal semanon sungeri, manin nara.